திருக்கதா கதிகனதா திருக்கதா திருக்கதா திருக்கதா கதிகனதா திருக்கதா திருக்கதா திருக்கதா கதிகனதா திருக்கதா திருக்கதா திருக்கதா கதிகனதா திருக்கதா திருக்கதா திருக்கதா கதிகனதா திருக்கதா.

திருக்கிடத்துக்கு நானும் அண்ணா கிடத்துக்கு திருக்கிடத்துக்கு தக்கடான் தாதி நக்கத்ததே.